அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 96.2 MHz 91.5 98.2 கேப்பன்பள்ளி வரிசையிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதயத்தில் இரு சேனல் உங்களை முழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை மே 11 அறிவு இருக்கும் இடத்தில் அடக்கம் இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில் கருணை இருக்கும், இவை அனைத்தும் இருக்கும் இடத்தில் நிச்சயம் உயர்வு இருக்கும்.

0: இன்றைய காலை சிந்தனை. பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும், பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும், அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும், நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும், தேடாமல் எதுவும் கிடைப்பது இல்லை.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1997 மே மாதத்தில் 9ஆம் தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் லவ் டுடே. இயக்குனர் பாலசேகரன் அவர்களின் திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய் மேலும் நடிகை சுவலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தை சமைத்தவர் சிவா அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர்.

0: அடக்கம் மற்றும் பொறுமையுடன் இருப்பவர் உயர்ந்த மனிதராக மதிக்கப்படுவார். கோபம் அகம்பாவம் கட்டுப்பாடில்லாத நடத்தை மனிதனை துன்பத்திற்கு அடைத்துச் செல்லும். செல்ஃப் கண்ட்ரோல் ரைசஸ் எ பர்சன் டு த லெவல் ஆஃப் த நெவல். லாக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் லீட்ஸ் ஒன் இன் டு டீப் டார்க்னஸ்.
1: விஷயம் எப்படி கசந்திருக்கும்? அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த கடைசி வீடியோ இதுதான்.
2: திங்கட்கிழமை
0: மே மாதம் 9 இரவு 9 இந்த தொலைக்காட்சியில் 6 வரிசையில் கழக தலைவன் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 11 May MBC 6 at 9 PM தமிழ் மூவி கழக தலைவன்.

அனைவருக்கும் ஏமது ஆரன் ஃபீவ் வந்தொழியில் இந்த அது கலியல் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் தெரிவிக்கிறோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், வீக்கெண்ட் முடிஞ்சது. இன்றைக்கி மறுபடியும் இந்த திங்கக்கிழமை வந்துவிட்டது. என்ன பண்ணுற? எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நன்மாட்டுக்கள். மேலும் எங்கு போனாலும் மற்ற மணிக்க போங்க.

அமைச்சிருப்பாங்க. இந்த பாடலில் நாம் விஜய் மாணிக்கம் அவருக்காக நாம் அன்புடன் வணங்குகின்றோம். வீக்கெண்ட் முடிஞ்சது. இன்னைக்கு திங்கட்கிழமை, புதிய வாரம், புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம் அல்லவா? நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு ஒரு புதிய வாய்ப்பு, உங்கள் கனவுகளை நோக்கி இன்னொரு அழகான பயணம் தொடக்கத்தும், மேலும் இந்த காலை காற்றோடு சேர்ந்து உங்கள் மனசிலும் சந்தோஷம் வளரத்தும், ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு நல்ல எண்ணம் இன்றைய நாளை இன்னும் அழகாக

அம்மிண்டிய பாடலை கேட்கும் போது ஞாபகம் வருது அல்லவா? அந்த நாள் ஞாபகம். ஆமாம்மா, இன்றைக்கு இந்த அதிகாலையில் வேலைக்கு போகும் நண்பர்களுக்கும் படிக்க தயாராகும் மாணவர்களுக்கும் மேலும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எங்களுடைய இனிய அனைவருக்கும் இனிய நாள். மேலும் இன்றைய நாள் முழுதும்

அம்மா அம்மா நேற்றைய தோல்விகளை மறந்து புதிய நம்பிக்கையோடு நாம் இன்றைக்கு எழுந்திருங்கள். ஏனெனில் ஒரு நல்ல எண்ணம் கூட உங்கள் நாளை மாற்றும் சக்தி கொண்டது. மேலும் இப்பொழுது வேலைக்கு செல்லும் அன்பர்களை பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள். மேலும் படிக்க தயாராகும் மாணவர்கள் இன்றைக்கு ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மேலும் வீட்டில் இருக்கும் அன்பு அம்மாக்கள் அக்கா அம்மாமார்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய நாள்.

0: happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை மே மாதம் 11ஆம் தேதி. அடுத்த பாடலை நாம் காற்றுபோன் வசிக்கும் சண்முகராயன் முத்துசாமி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். அம்மா லூனா, தம்பி கவ்யாளன், மேலும் பாட்டி படுமா, தாத்தா கத்திரேஸ், மாமன் தானன், பெரியம்மா மண்டா, மேலும் வாரிதா, அப்பாய் சீதாலட்சுமி, தாத்தா கிருஷ்ணா, முத்துசாமி திருவங்கடம் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த பாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் அவ்வக்கவசிக்கும் பேபி புன்னன் தனது பிறந்தாட்டின் அன்புடன் வழங்கினும், மேலும் கணவன் இன்பன், மகள் குல்வி, மாமியார், மேலும் அம்மா, மேலும் அக்கா ஃபிது, தங்கை அத்தினி, கீர்த்தி, தலைவன், தலைவி, புன்னன், குடுவத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு காற்று முன் வசிக்கும் திரு கத்ரேஸ் முத்துசாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி சபீதா, மேலும் மகள் வீர்ணா, மகன் ஹான்ஸ், மேலும் பேரபேத்திமார் பத்மா, மேலும் கத்ரேஸ் திருவங்கடம் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த பாடனே நாம் சஞ்சயுத்தமா உரை சேர்ந்த சிவையன் லீவராசன் தனது பிறந்தாட்டின் அன்புடன் வழங்குகிட்டு, மேலும் அத்தா நீதன், அக்கா சிவானி, அப்பாய் அசோதா, தத்தா சச்சுதா, மேலும் புனாக்கை உரை சேர்ந்த அம்மா புஜம், தத்தா கெவின், அப்பாய் சரோஜ், அண்ணன் சர்வின், அத்தி அண்ணன் செந்தில், அண்ணன் விசன்ன, சின்னம்மா அருமை, பெரியம்மா சுந்தரி, தத்தா வாசன், அப்பாய் மணி, மேலும் பெலிய உரை சேர்ந்த அம்மாய் சுந்தரி, தத்தா சிவன், மேலும் எஸ்எஸ் டிடிஎஸ் ஆர்ட்ஸ் அகாடமி ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் ஷேமகனியை உரை சேர்ந்த ராஜேந்திரி குத்தன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் அகிலன், அம்மா அதி, தேசிகன், ஈசன், பல்லவி, பத்மினி, வேகா, குமரேசன், அம்மா புன்னு, குத்தன், முருகேசன், தைனமே, நர்சிகாது, அம்மா வினுதா ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த உடனே நாம் காம்பி உரை சேர்ந்த குமாரன், அமைதி, புவானம், பிரபாகரன், நிலன், சேகரி, தைலான், தூளம் ஆகியிருக்கும் அம்முடன் நாம் அடங்குகின்றோம். இன்றும் போட்டிஸ் வசிக்கும் திருமதி ஜெயராணி அரங்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். இன்றைக்கு தங்கை கீர்த்திகை, அக்கா நீலாவதி, அக்கா சரஸ்வதி, அக்கா சிரோன்மணி, மேலும் மனோகரி, அண்ணன் சிந்தாசன், சினிதாசன், மேலும் சச்சுதா, அரங்கன், வாலிசா, சமீலா ஆகியோரின் சார்பில் நாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் லெஸ்காலி உரை சேர்ந்த ராஜு நாயக்கம், குமிலா தேவி, ருதிசன், ஜெசினி, ஆதவன், அத்தே நாயகி, நியூகோ உரை சேர்ந்த சர்வேதா, சஞ்சனா ஆகியோரின் ஆகியிருக்கும் நாம் முடங்குகின்றோம்.

அம்மர்களே, இந்த இனிய திங்கட்கிழமை காலை நேரத்தை எங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கழித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் நல்ல வாய்ப்புகளும் கொண்டு வரட்டும். மேலும் இப்போது உங்களிடத்திலிருந்து படி வருகின்றேன். மீண்டும் ஒரு புதிய உச்சமாக நிகழ்ச்சியில் சந்திப்போம். வரும் நேரங்கள் எல்லாம் இனியாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.